சாது சுனரசன் சாதிக்க சாங்கு சுனோஹர்னாவு சாது சாங்கு ஹர்கே குணுகாவு சாதிக்க சாங்கு நமந்தே பிசரே சாது சாங்கு சர்பர்ணி தரே

சர்வசுமாய் பிராப பக்சாந்து தீனதயாலு பகத்து வச்சலு சதா கிருபாலு அநாசநாத குபேந்து குபாலு சர்வகட்டா கருத்து பிரதிபாலு ஆது பொருக்கு காரனு கருத்தாரு பகத்து ஜனா கே பிராணியுதாரு ஜோ ஜோ ஜப்பே சுஹோய் பிரீத் பகத்து பாயலாவை மனஹீத் ஹாம் நிர்குணியார் நீத்யஜான நானக்கு துமரி சரண புருக் பகவானு சர்வ பைகுண்ட முகத் மோக பாய கனிமுக ஹர்கே குணகாய் அனக்கராஜ போகபடையாய் ஹர்கே நாம் கீ கதா மன பாயி